மோய் வாடலோனா சித்து சித்துலபு மஷ்புரி முத்துலகுமா சித்து சித்துலபு மஷ்புரி முத்துலகுமா பங்காரு பொம்மை தொறிக்கே நம்மோய் வாடலோனா பங்காரு பொம்மை தொறிக்கே நம்மோய் வாடலோனா வெண்டி பிந்ததிஸ்க வெலதி நிலக்கு போத்தே வெண்டி பிந்ததிஸ்க வெலதி நிலக்கு போத்தே வெங்கடேஷுடெதுராயே நம்மோய் வாடலோனா வெங்கடேஷுடெதுராயே நம்மோய் வாடலோனா சித்து சித்துல பொம்மை சிவுடி முத்துலகுமா சித்து சித்துல பொம்மை சிவுடி முத்துலகுமா.

0: ஜோலிக்கின்ற ராகோயி
1: ஹாய் ஹாய்
0: ஓ சின்னோடா ஓ சின்னோடா ஓ சின்னோடா